விசவரத்தியோ சுயம் பபு கண்ணு பஞ்சனுகாரு காலஹீன கலா சஞ்சுகத்தைய கால புருக்கிய தேசு தர்ம தாமசோ பரம ரஹத்தே அபூத்தே அலாங்கிய பேசு